சோசானி ரயின் கலகாக வன க்ரோசேப்னா கட்டேயகி அண்டிர போல்லுண்ட டுக்கி ஒல்ல கபட்டையாலியான் க்ரோடினா கவுல் சன்னாயாலினி நாங் முன்னே உயாலியானே.